ஹலோ, மகே நம புத்திகா, ஆம் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி கிங் ஆலத் பிபிஎம் 98.7 எஃப்எம் ஆனது